0: அங்கல தேவதிசாசா அலா
1: கல்யாண் போயிலகோ போய் தோத்துதோ ராம தர்ம